0: SBS, a world of difference. You're with SBS Tamil on mobile, online and on radio.
1: இது SBS Tamil. மொபைல், இணையம், வானொலி வழியாக நீங்கள் இணைந்து கொண்டுள்ளீர்கள்.
2: நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஜூலை மாதம் 3 தேதி, ஆணி திங்கள், 19 நாள், வெள்ளிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் செல்வி இன்பசேகரன். எஸ்பிஎஸ் தமிழ் ஒலிபரப்பாகும் இந்த நிலத்தின் பாரம்பரிய உரிமையாளர்களான கொமரேகள் மக்களுக்கும், நீங்கள் வாழும் அந்த நிலத்தின் பாரம்பரிய உரிமையாளர்களான பூர்வீக குடிமக்கள் மற்றும் டொரஸ்ட்ரை தீவு மக்களுக்கும் நாம் சிரம் தாழ்த்தி அவர்களை வணங்குகிறோம். அவர்களின் கடந்த கால மற்றும் நிகழ்கால பெரியவர்களுக்கு மரியாதை செலுத்துகிறோம். நேயர்களே, நமது நிகழ்ச்சி மதியம் 12 நேரலையாகவும் இரவு 8 மறு ஒலிபரப்பாகவும் ஒலிக்கிறது. இன்றைய ஒலிபரப்பில் இடம்பெறும் சிறப்பு நிகழ்ச்சிகள் என்னவென்று அடுத்ததாக பார்ப்போம்.
3: So we've got a series of recommendations for how government can deal with this, particularly to ensure that new data centers match their power demand with new renewable energy so that it doesn't cause power prices to go up or pollution to go up. In fact, it neutralizes it.
2: ஆஸ்திரேலியாவில் மின்சார கட்டண உயர்வால் பாதிக்கப்பட்டுள்ள குடும்பங்களுக்கு நிவாரணம் அளிக்கும் நோக்கில் சில மாநிலங்களில் புதிய இலவச மின்சார திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இது குறித்த செய்தியின் பின்னணி, அதோடு ஆஸ்திரேலியாவில் விலங்குகள் நல மருத்துவமனைக்கு செல்லும் போது என்னென்ன எதிர்பார்க்கலாம் என்பது குறித்த விவரணம், நாட்டின் குளிர்கால விவசாயம் மற்றும் ஆரோக்கியமான உணவு பழக்கங்கள் பற்றிய உரையாடல் மற்றும் இலங்கை செய்திகளின் தொகுப்பு ஆகியவை ஒலிக்க உள்ளன. இவை ஒலிப்பது அதற்கு முன்னர் முதலில் செய்திகள். எஸ்பிஎஸ் தமிழ் ஒலிபரப்பு வழங்கும் செய்திகள், வாசிப்பவர் செல்வி இன்பசேகரன். ஃபெடரல் அரசு பெரும்பாலான ஆஸ்திரேலிய விசா வகைகளுக்கான விண்ணப்ப கட்டணத்தை 25% உயர்த்தியுள்ளது. ஜூலை 1 முதல் மாணவர் விசாவுக்கான விண்ணப்ப கட்டணம் $2,000 இருந்து $2,500 உயர்ந்துள்ளது. அதேபோல் தற்காலிக பட்டதாரி டெம்பரரி கிராஜுவேட் அல்லது சப் கிளாஸ் 485 விசாவின் கட்டணம் தற்போது $5,750 உயர்ந்துள்ளது. ஆஸ்திரேலியா ஏற்கனவே உலகிலேயே அதிகமான மாணவர் விசா விண்ணப்ப கட்டணங்களை கொண்ட நாடுகளில் ஒன்றாக உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. அதிகரிக்கப்பட்ட கட்டணங்களும் நீண்டகால விசா செயலாக்க நேரங்களும் இணைந்து விண்ணப்பதாரர்களுக்கு கூடுதல் அழுத்தத்தை ஏற்படுத்தும் என விஷன் கன்சல்டன்ஸ் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரியும் பதிவு செய்யப்பட்ட குடிவரவு முகவருமான அலி லக்கானி எஸ்பிஎஸ் உருது ஒலிபரப்பிடம் தெரிவித்தார்.
4: Lost their application onshore for skill migration or ART or student visa, if they have to travel to their own country or maybe any other country, so they have to take bridging visa B, and the government is charging now triple fees or more than double the fee at the moment for processing bridging visa B.
2: ஆஸ்திரேலியாவின் இ சேஃப்டி ஆணையர் ஜூலி இன்மான் கிராண்ட், யூதர்கள் மீதான வெறுப்பு மற்றும் சமூக ஒற்றுமை குறித்து நடைபெறும் ராயல் கமிஷன் முன் முன்னிலையாகி சாட்சியம் வழங்கிய போது இணைய தொல்லைகளால் பாதிக்கப்பட்ட யூத சமூகத்தினரிடம் மன்னிப்பு கேட்டுள்ளார். 2026 நிதியாண்டில் தமது அலுவலகத்திற்கு தீங்கு விளைவிக்கும் ஆன்லைன் உள்ளடக்கம் குறித்து 1,08,000 புகார்கள் கிடைத்ததாகவும், இது முந்தைய ஆண்டின் 55,000 புகார்களை விட அதிகம் என்றும் ராயல் கமிஷனிடம் இ சேஃப்டி ஆணையர் ஜூலி இன்மான் கிராண்ட் தெரிவித்துள்ளார். மேற்கு ஆஸ்திரேலியாவில் செயற்கை நுண்ணறிவு ஏஐ உதவியுடன் செயல்படும் முக அடையாளம் காணும் கேமராவை பயன்படுத்திய சோதனை முயற்சி பல கைது நடவடிக்கைகளுக்கு வழிவகுத்துள்ளதாக மாநில காவல்துறை தெரிவித்துள்ளது. இந்த தொழில்நுட்பம் பொதுமக்களின் முகங்களை ஸ்கேன் செய்து கைது உத்தரவு நிலுவையில் உள்ளவர்கள் அல்லது குழந்தை பாலியல் குற்றங்களில் தண்டனை பெற்றவர்கள் ஆகிய மேற்கு ஆஸ்திரேலியா சமூகத்தை சேர்ந்த 8,000 பேரின் படங்களுடன் ஒப்பிடுகிறது. இந்த திட்டம் தொடங்கிய முதல் வாரத்திலேயே 130,000 மேற்பட்ட முகங்கள் ஸ்கேன் செய்யப்பட்டுள்ளன என்றும், இதன் விளைவாக 18 பேர் கைது செய்யப்பட்டதுடன் பதிவு செய்யப்பட்ட 21 குழந்தை பாலியல் குற்றவாளிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் என தெரிவிக்கப்படுகிறது. தாய்லாந்தில் 11 வயது சிறுவன் ஓட்டிச் சென்ற வாகனம் மோதியதில் 9 பௌத்த துறவிகள் உயிரிழந்துள்ளனர். நாட்டின் வடகிழக்கு பகுதியில் யாத்திரையாக நடைப்பயணம் மேற்கொண்டிருந்த துறவிகள் மீது அந்த சிறுவன் ஓட்டிய பிக்கப் ட்ரக் மோதியதாக அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். பெற்றோரின் அனுமதி இல்லாமல் சிறுவன் அவர்களது வாகனத்தை எடுத்துச் சென்றதாகவும் பின்னர் வாகனத்தின் கட்டுப்பாட்டை இழந்ததினால் இந்த விபத்து ஏற்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. வெனிசுவேலாவில் ஏற்பட்ட 2 நிலநடுக்கங்களை தொடர்ந்து 8 நாட்களுக்கு பின்னர் இடிந்து விழுந்த ஒரு வணிக வளாகத்தின் இடிபாடுகளுக்குள் இருந்து 43 வயதான பாதுகாப்பு பணியாளரை உயிருடன் மீட்பு படையினர் மீட்டுள்ளனர். ஹெர்னான் அல்பேட்டோ கில் ஃப்ளோரஸ் என்பவரை லா குவேரா மாநிலத்தில் உள்ள கிளாரியாஸ் ஃப்ளாரோ கிராண்டே வணிக வளாகத்தின் அடித்தள பகுதியிலிருந்து மீட்டனர். அவர் ஜூன் 24 அன்று ஏற்பட்ட நிலநடுக்கங்களுக்கு பிறகு அங்கு சிக்கியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் SBS தமிழ் ஒலிபரப்பின் செய்திகள் நிறைவு பெறுகின்றன.
5: பல்லின கலாச்சார விக்டோரியாவுக்கு சிறப்பான பங்களிப்பு செய்து வரும் ஒருவரை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? விக்டோரியன் மல்டி கல்ச்சுரல் கமிஷன் நடத்தும் விக்டோரியன் மல்டி கல்ச்சுரல் அவார்ட்ஸ் ஃபார் எக்ஸலன்ஸ் விருதுகளுக்கான பரிந்துரைகள் வரவேற்கப்படுகின்றன. ரெஃப்யூஜி லீடர்ஷிப், ஸ்போர்ட்ஸ் அண்ட் ரெக்ரியேஷன், மீடியா, ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர், மென்டல் ஹெல்த் உள்ளிட்ட பல துறைகளில் சிறப்பாக பங்களித்தவர்கள் மற்றும் அமைப்புகள் இந்த விருதுகளுக்கு பரிந்துரைக்கப்படலாம். நாமினேஷன்ஸ் ஜூலை 13 பரிந்துரை விண்ணப்பங்கள் முடிவடைகின்றன. மேலும் தகவல்களுக்கு விக்டோரியன் மல்டி கல்ச்சுரல் கமிஷன் இணையதளத்தை பார்வையிடுங்கள்.
1: நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
2: நேர்களே, SBS தமிழ் ஒலிபரப்பை திங்கள், புதன், வியாழன் மற்றும் வெள்ளி ஆகிய நாட்களில் மதியம் 12 நேரலையாக SBS சவுத் ஏஷியன் என்னும் டிஜிட்டல் அலையிலும், திங்கள், புதன், வெள்ளி மற்றும் ஞாயிறு இரவு 8 SBS ரேடியோ 2 வழியாகவும் நீங்கள் கேட்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக தொடர்வது செய்தியின் பின்னணி. செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியினை தொடர்ந்து நீங்கள் கேட்க இருப்பது, ஆஸ்திரேலியாவில் விலங்குகள் நல மருத்துவமனைக்கு செல்லும் போது என்னென்ன எதிர்பார்க்கலாம் என்பது குறித்த விவரணம், அதோடு நாட்டின் குளிர்கால விவசாயம் மற்றும் ஆரோக்கியமான உணவு பழக்கங்கள் பற்றிய உரையாடலும் காத்துள்ளது. நிகழ்ச்சியில் அடுத்ததாக செய்தியின் பின்னணி. இன்றைய செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் முதலில், ஆஸ்திரேலியாவில் மின்சார கட்டண உயர்வால் பாதிக்கப்பட்டுள்ள குடும்பங்களுக்கு நிவாரணம் அளிக்கும் நோக்கில் சில மாநிலங்களில் புதிய இலவச மின்சார திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த திட்டம் எவ்வாறு செயல்படுகிறது, யார் தகுதி பெறுகிறார்கள், இதன் மூலம் எவ்வளவு சேமிக்க முடியும் போன்ற விடயங்களை செய்தியின் பின்னணியாக முன்வைக்கிறார் மகேஸ்வரன் பிரபாகரன்.
6: நாட்டில் அதிகரித்து வரும் வாழ்க்கை செலவுகளில் மின்சார கட்டணமும் பல குடும்பங்களுக்கு பெரும் சுமையாக மாறியுள்ளது. நாட்டில் மின்சார கட்டண உயர்வால் பாதிக்கப்பட்டுள்ள குடும்பங்களுக்கு நிவாரணம் அளிக்கும் நோக்கில் சில மாநிலங்களில் புதிய இலவச மின்சார திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. பகல் நேரத்தில் அதிகமாக உற்பத்தியாகும் சூரிய மின்சாரத்தை மக்களுக்கு பயனுள்ள வகையில் பயன்படுத்த செய்வதற்காக சில மாநிலங்களில் புதிய மின்சார திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. சோலார் ஷேரர் எனப்படும் இந்த திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள வீடுகள் தினமும் 3 வரை இலவசமாக மின்சாரத்தை பயன்படுத்தும் வாய்ப்பை பெறுகின்றன. ஆஸ்திரேலியா உலகிலேயே அதிக அளவில் வீட்டுக்கூரைகளில் சூரிய மின்சார அமைப்புகள் நிறுவப்பட்ட நாடுகளில் ஒன்றாகும். வெயில் அதிகமாக இருக்கும் மதிய வேளைகளில்

0: Starting a new life in Australia isn't easy.
1: A lot of companies have rejected me.
2: Sometimes I feel like, oh, I'm gonna quit, I've given up.
0: Work in Progress is a podcast to help skilled migrants rebuild their careers in a new country. You'll hear inspiring real-life stories, expert advice, and valuable tips to help you find a job and advance your career. Work in Progress. Listen now wherever you get your podcasts.
3: It turns out that sunshine and wind, they're kind of free, and they've got a lot less trouble than trying to squeeze through some fossil fuels through the Strait of Hormuz. So, you know, it's some relief that I think millions of Australians will be feeling. And if we lean more into renewables and got that energy independence, we could have more of that down the track.
4: குறிப்பிட்ட மின்சார வழங்குநர்களின் வாடிக்கையாளர்களாக இருப்பதும் வீட்டில் ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தப்பட்டிருப்பதும் போன்ற சில நிபந்தனைகள் பூர்த்தி செய்யப்பட்டிருக்க வேண்டும். இந்த சலுகை தற்போது நியூ சவுத் வேல்ஸ், தெற்கு ஆஸ்திரேலியா மற்றும் தென்கிழக்கு குயின்ஸ்லாந்தின் சில பகுதிகளில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இலவச மின்சாரம் வழங்கப்படும் நேரம் மாநிலத்திற்கு மாநிலம் சற்று மாறுபடுகிறது. நியூ சவுத் வேல்ஸ் மற்றும் தென்கிழக்கு குயின்ஸ்லாந்தில் பொதுவாக காலை 11 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை இந்த சலுகை வழங்கப்படுகிறது. தெற்கு ஆஸ்திரேலியாவில் மதியம் 12 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை இந்த வசதி கிடைக்கிறது. இந்த குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட அளவு வரை பயன்படுத்தப்படும் மின்சாரத்திற்கு கட்டணம் வசூலிக்கப்பட மாட்டாது. ஆனால் இந்த சலுகை தானாகவே அனைவருக்கும் கிடைக்காது. தகுதியுள்ளவர்கள் தங்களது மின்சார நிறுவனத்தை தொடர்பு கொண்டு இந்த திட்டத்தில் பதிவு செய்ய வேண்டும். பதிவு செய்த பின்னரே இலவச மின்சாரத்தை பயன்படுத்த முடியும். இந்த திட்டத்தின் முழு பலனையும் பெற விரும்புவோர் அதிக மின்சாரத்தை பயன்படுத்தும் வேலைகளை இந்த 3 மணி நேரத்திற்குள் திட்டமிடலாம். உதாரணமாக துணி துவைக்கும் இயந்திரம், உலர்த்தும் இயந்திரம், பாத்திரம் கழுவும் இயந்திரம் போன்றவற்றை இந்த நேரத்தில் இயக்கலாம். வீட்டை குளிர்விக்க அல்லது வெப்பமாக்கும் கருவிகளையும் இந்த நேரத்தில் பயன்படுத்தலாம். மின்சார வாகனம் வைத்திருப்பவர்கள் அதை இந்த நேரத்தில் சார்ஜ் செய்தால் கணிசமான தொகையை சேமிக்க முடியும்.
5: The games that have been being played by the energy retailers here have to be called out, and that's what we're doing today. If power prices, systemic power prices are going down, customers' bills should go down likewise.
4: இந்த திட்டத்தின் மூலம் ஒவ்வொரு குடும்பமும் சேமிக்கும் தொகை, அவர்கள் எவ்வளவு மின்சாரத்தை இந்த இலவச நேரத்தில் பயன்படுத்துகிறார்கள் என்பதையும் அவர்கள் பயன்படுத்தும் மின்சார கட்டண திட்டத்தையும் பொறுத்து மாறுபடும். இருப்பினும் தினசரி மின்சார பயன்பாட்டை சரியாக திட்டமிட்டால் ஆண்டு முழுவதும் குறிப்பிடத்தக்க அளவில் செலவை குறைக்க முடியும் என்று நிபுணர்கள் கூறுகிறார்கள். மின்சார செலவை குறைப்பதோடு மட்டுமல்லாமல் புதுப்பிக்கத்தக்க ஆற்றலை அதிக அளவில் பயன்படுத்தும் நோக்கத்திற்கும் இந்த திட்டம் உதவுகிறது. சூரிய மின்சாரம் அதிகமாக உற்பத்தியாகும் நேரத்தில் அதை பயன்படுத்துவதன் மூலம் எரிபொருள்களை நம்பிய மின் உற்பத்தியின் தேவையும் குறையலாம். இதனால் சுற்றுச்சூழலுக்கும் நன்மை ஏற்படும்.
6: So we've got a series of recommendations for how government can deal with this, particularly to ensure that new data centers match their power demand with new renewable energy so that it doesn't cause power prices to go up or pollution to go up. In fact, it neutralizes it.
4: இந்த முயற்சி வெற்றிகரமாக அமையும் பட்சத்தில் இதே போன்ற திட்டங்கள் ஆஸ்திரேலியாவின் மற்ற மாநிலங்களிலும் விரிவுபடுத்தப்படலாம் என்ற எதிர்பார்ப்பும் உள்ளது. ஏற்கனவே விக்டோரியா மாநிலமும் இதே போன்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தும் திட்டத்தை அறிவித்துள்ளது. மொத்தத்தில் இந்த புதிய முயற்சி குடும்பங்களின் மின்சார கட்டணத்தை குறைப்பதற்கும் சூரிய மின்சாரத்தை முழுமையாக பயன்படுத்துவதற்கும் மின் வலையமைப்பின் செயல்திறனை மேம்படுத்துவதற்கும் உதவும் ஒரு முக்கியமான நடவடிக்கையாக கருதப்படுகிறது. தகுதியுள்ளவர்கள் தங்கள் மின்சார நிறுவனத்திடம் விசாரித்து இந்த திட்டத்தில் இணைந்தால் தினமும் கிடைக்கும் அந்த 3 மணி நேர இலவச மின்சாரத்தை பயன்படுத்தி தங்கள் குடும்ப செலவில் கணிசமான சேமிப்பை ஏற்படுத்த முடியும்.
7: நேயர்களே, அடுத்து ஒலிக்கும் விளம்பரங்களை தொடர்ந்து செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் இலங்கை செய்திகளின் தொகுப்பு ஒலிக்க கேட்கலாம்.
8: I think the engine's stalling out on me.
9: Yeah, that don't sound right.
8: Dang, got a lot more miles to go.
9: Nah, it'll be okay, mate. You ride with Geico Motorcycle Insurance and got their

0: 24/7 emergency roadside service. They'll be here with a tow in no time.
1: Good, because these boots weren't made for walking.
0: Those riding boots are pretty sweet.
1: Oh, you like?
0: Do you think they come in a size 1 inch?
1: I don't know.
2: It feels good to ride with help. It feels good to Geico. Emergency roadside service is optional coverage.
3: Starting a new life in Australia isn't easy.
4: A lot of companies have rejected me.
5: Sometimes I feel like, oh, I'm gonna quit. I've given up.
3: Work in Progress is a podcast to help skilled migrants rebuild their careers in a new country. You'll hear inspiring real-life stories, expert advice, and valuable tips to help you find a job and advance your career. Work in Progress. Listen now wherever you get your podcasts.
6: Why do people want to be at work? To feel heard, appreciated, part of something. And to know there's a career path for everyone. Inclusive workplaces are linked to increased innovation, productivity, and employee satisfaction. Make your organization a place where people want to be. For inclusion and diversity training, visit inclusion-program.com.au.
7: செய்தியின் பின்னணி நிகழ்ச்சி தொடர்கிறது. செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் அடுத்ததாக இலங்கையில் இந்த வாரம் இடம்பெற்ற முக்கிய செய்திகளின் தொகுப்பு. இலங்கையில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு. கடந்த 6 மாதங்களில் 55,000 பேர் பாதிப்பு, 32 பேர் உயிரிழப்பு. யாழ்ப்பாணத்திலிருந்து கதிர்காமம் செல்லும் யாத்ரிகர்களுடன் 35 நாட்களுக்கும் மேலாக இணைந்த பயணம் செய்யும் சுப்பிரமணியன் என்ற நாயின் கதை. இவை உள்ளிட்ட செய்திகளோடு செய்தியின் பின்னணி நிகழ்ச்சிக்காக விவரணம் ஒன்றை முன்வைக்கிறார் நமது இலங்கை செய்தியாளர் மதிவாணன்.
8: இலங்கையில் இந்த ஆண்டின் ஆரம்பம் தொடக்கம் கடந்த ஜூன் மாதம் இறுதி வரையிலான காலப்பகுதியில் பதிவாகியுள்ள டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 55,000 தாண்டியுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்திருக்கின்றது. அந்த பிரிவு வெளியிட்டுள்ள தகவலின்படி இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் 55,406 பேர் டெங்கு நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 32 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் அறிவித்துள்ளது. கடந்த ஜூன் மாதத்தில் அதிகமான நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள். ஜூன் மாதத்தில் அதிகபட்சமாக 21,565 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதுடன் அவர்களில் அதிகமானோர் தலைநகர் கொழும்பை உள்ளடக்கிய மேல் மாகாணத்தைச் சேர்ந்தவர்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட வாரியாக அதிக அளவு நோயாளர்கள் பதிவாகியுள்ள பகுதிகளில் கொழும்பு மாவட்டத்தில் 11,392 பேரும் கம்பகா மாவட்டத்தில் 11,006 பேரும் அடங்குகின்றனர். பொதுமக்கள் நுழம்புகள் பெருகும் இடங்களை முறையாக சுத்தம் செய்யாததே டெங்கு பரவல் அதிகரிக்க முக்கிய காரணமாக உள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் தலைவர் வைத்தியர் கபில கண்ணங்கர குறிப்பிட்டுள்ளார். குறிப்பாக அரச நிறுவனங்கள் மற்றும் பாடசாலைகளை சுற்றியுள்ள பகுதிகளில் டெங்கு அதிகமாக பரவி வருவதால் நுழம்புகள் பெருகும் இடங்களை உடனடியாக அகற்றி சுற்றுப்புறத்தை தூய்மையாக பேணுமாறு பொதுமக்களிடம் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். மேலும் கண்டி மற்றும் மாத்தளை உள்ளிட்ட மாவட்டங்களில் நிலைமை தீவிரமாக உள்ளதாகவும் நாடளாவிய ரீதியில் 124 சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவுகள் அதி அபாயகர வலயங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதில் யாழ்ப்பாணம் மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களும் உள்ளடங்குகின்றன. யாழ் மாவட்ட டெங்கு பாதிப்பு நிலைமைகள் தொடர்பில் விவரம் தருகின்றார் யாழ் மாவட்ட சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் அமரசிங்கம் கேதீஸ்வரன்.
9: யாழ் மாவட்டத்திலே 557 நோயாளர்கள் டெங்கு நோயுடன் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். எந்த ஒரு இறப்பும் இந்த வருடத்திலே டெங்கு நோயினாலே பதிவு செய்யப்படவில்லை. பொதுவாக யாழ்ப்பாண மாவட்டத்திலே இந்த டெங்கு நோயானது வடக்கு கிழக்கு பருவப்பயிற்சி மழைக்கு பின்னர் நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி ஆகிய 4 மாதங்களிலே தான் கூடுதலாக இந்த பரம்பல் காணப்படும். ஆனால் தற்போது தென்பகுதியிலே தென்மேற்கு பருவப்பெயர்ச்சி மழை பெய்து வருகின்றது. எனவே இந்த காலப்பகுதியில் எங்களுக்கு இந்த டெங்கு நோய் மீண்டும் பரவக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன.
8: இதே வேளையில் டெங்கு காய்ச்சல் பரவல் காரணமாக கொழும்பில் உள்ள கலை மற்றும் வடிவமைப்பு பல்கலைக்கழகம் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. மாணவர்களிடையே டெங்கு வேகமாக பரவி வருவதை அடுத்து கல்வி அமைச்சு மற்றும் பல்கலைக்கழக நிர்வாகம் இந்த நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. பல்கலைக்கழகத்தின் அனைத்து கல்வி நடவடிக்கைகள் மற்றும் தேர்வுகள் ஜூலை 13 வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. ராஜகிரிய மற்றும் தெகிவலை ஆகிய பகுதிகளில் உள்ள பல்கலைக்கழக விடுதிகளும் மூடப்பட்டுள்ளன. சுமார் 30 மாணவர்கள் டெங்கு நோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இலங்கையில் மிக நீண்ட பாத யாத்திரையாக யாழ்ப்பாணம் கதிர்காமம் பாத யாத்திரை என சொல்லப்படுகின்றது. யாழ்ப்பாணம் செல்வ சந்நிதி முருகன் ஆலயத்திலிருந்து புறப்படும் முருக பக்தர்களின் இந்த பாத யாத்திரை முனராகலை மாவட்டத்தின் கதிர்காமம் முருகன் ஆலயத்தை வந்தடையும். எதிர்வரும் 15ஆம் தேதி கதிர்காமம் ஆலய கொடியேற்றம் நடைபெறவுள்ளது. இந்த பாத யாத்திரை தற்போது பல்வேறு ஊடகங்களிலும் சமூக வலைத்தளங்களிலும் அதிகம் பேசப்பட்டு வருகின்றது. அதற்கு காரணம் இந்த பாத யாத்திரையில் இணைந்துள்ள சுப்பிரமணியன் என்கின்ற ஒரு சாதாரண நாயாகும். யாழ்ப்பாணத்திலிருந்து கதிர்காமம் நோக்கி தற்போது நடைபெற்று வரும் இந்த புனித கதிர்காம பாத யாத்திரையில் 40 நாட்களாக பக்தர்களுடன் இணைந்து பயணித்து வரும் நாய் தொடர்பில் இன்று கிழக்கு மாகாணம் மாத்திரமல்ல முழு இலங்கையிலும் பேசப்படும் ஒரு நிகழ்வாக மாறியுள்ளது. யாழ்ப்பாணத்திலிருந்து பயணித்த யாத்திரிகர் குழுவுடன் முல்லைத்தீவு மாவட்டத்தின் முள்ளியவளை தண்ணீரூட்டு பகுதியில் தானாகவே பாத யாத்திரை குழுவினருடன் இணைந்த இந்த நாய் இன்று பக்தர்களின் அன்பையும் மக்களின் வியப்பையும் பெற்றுள்ளது. இது தொடர்பில் விவரம் தருகிறார் இந்த பாத யாத்திரை குழுவுடன் இணைந்து பயணிக்கும் யாத்திரிகர் ஒருவர்.
10: 5ஆம் மாதம் 23ஆம் தேதி செல்வச்ச நதியிலிருந்து பாத யாத்திரையாக கதிராமன் நோக்கி வந்து கொண்டிருந்த போது முல்லைத்தீவு தண்ணீரூற்று இருந்து வலிக்கிடும் போது கலுக்கணி பிள்ளையார் தாண்டின இடத்தில் முறிப்பு பிள்ளையார் கோவிலில் இந்த சுப்பிரமணியம் என்றவர் எங்களோட இணைந்து இதுவரைக்கும் அதாவது வந்து இப்ப நாங்கள் இருக்கின்ற இடத்துக்கு வருமளவும் அவர் எங்களோடு தான் வந்து கொண்டிருக்கின்றார்.
8: எந்த சோர்வும் இல்லாமல் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இறை நாமம் ஒலிக்கும் இந்த புனித பயணம் தற்போது அம்பாறை மாவட்டம் ஊடாக பயணித்து வருகின்றது. இந்த யாத்திரிகர் குழுவை வரவேற்கும் நிகழ்வு நேற்று முன்தினம் அக்கரைப்பேட்டு பகுதியில் இடம்பெற்ற போது அப்பகுதி ஆலய முக்கியஸ்தர் ஒருவர் பேசுகையில் இந்த பயணத்தில் இணைந்து செல்லும் இந்த நாய் தொடர்பில் தனது ஆச்சரியத்தை வெளிப்படுத்தினார்.
11: எங்களுடைய சுப்பிரமணியனை இணைத்திருக்கின்றார் இந்த யாத்திரையிலே. அது அதிலே ஒரு முக்கியமான அம்சம் என்ன என்று சொன்னால், கிட்டத்தட்ட ஒரு 400 கிலோமீட்டர் தூரம் சுப்பிரமணியம் முல்லைத்தீவில் இருந்து இதுவரையும் நடைபவனியாக வந்திருக்கின்றார் என்று சொன்னால் அது ஒரு சாமானியமான ஒரு மிருகத்தினால் செய்யக்கூடிய காரியம் அல்ல.
8: மேலும் இந்த நாய் அம்பாறை மாவட்டத்தின் கல்முனை பகுதி ஊடாக பயணித்த போது அந்த நாயை தாக்கியதான குற்றச்சாட்டில் ஒருவர் கைது செய்யப்பட்டு பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவத்தினை தாங்கள் மன்னித்து விட்டதாக அந்த குழுவில் வருகை தந்த ஒருவர் எம்மிடம் தெரிவித்தார்.
12: 27ஆம் தேதி ஒரு சம்பவம் நடந்தது. அது மன்னிக்கப்பட்டுட்டோம். இனி எங்களுக்கு இந்த சுப்பிரமணியத்தையும் காட்டுக்குள்ள கலகாமம் கொண்டு போறதுக்கு எந்த அமைப்பா இருந்தாலும் எங்களுக்கு ஒத்துழைப்பு தந்தே ஆகணும்.
8: கடந்த நவம்பர் மாதம் தித்பா புயல் அனர்த்தத்தை அடுத்து இலங்கையில் பிரகடனப்படுத்தப்பட்டிருந்த அவசர கால சட்டம் இம்மாதத்திலிருந்து மேலும் நீடிக்கப்பட மாட்டாது என அரசாங்கம் அறிவித்திருக்கின்றது. புதன்கிழமை நடைபெற்ற வாராந்த அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டில் அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச இதனை தெரிவித்தார். தித்வா அனர்த்தத்தின் பின்னர் அதிபர் அனுரகுமார திசநாயக்க எதிர்கட்சித் தலைவர் உள்ளிட்ட எதிர்கட்சிகளின் ஏனைய உறுப்பினர்களுடன் விசேட கலந்துரையாடலில் ஈடுபட்டார். அதற்கமைய அவசர கால சட்டம் பிரகடனப்படுத்தப்பட்டது. இவ்வாறாயினும் இம்மாதத்திலிருந்து அவசர கால சட்டத்தை நீடிக்காதிருப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அவசர கால சட்டம் அரசாங்க முறைகேடாக பயன்படுத்தப்படும் என சிலரால் சமூகத்தில் அச்ச நிலையொன்று ஏற்படுத்தப்பட்டது. எனினும் மீள் நிர்மாண பணிகளுக்காக மாத்திரமே இந்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக அரசாங்கம் தெளிவாக குறிப்பிட்டிருந்தது. இதன் ஊடாக எந்த ஒரு பிரஜைக்கும் ஊடகத்திற்கும் ஊடகவியலாளர்களுக்கும் எவ்வித பாதிப்பும் ஏற்படாது என உறுதியளித்ததை போன்றே நாம் செயற்பட்டிருக்கின்றோம் என அமைச்சரவை பேச்சாளர் மேலும் தெரிவித்தார். எதிர்கட்சிகள் அவசர கால சட்டத்தை நீக்குமாறு பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்திருந்தமை இங்கு குறிப்பிடத்தக்கது. இது SBS வானொலியின் தமிழ் ஒலிபரப்பின் செய்தியின் பின்னணி நிகழ்ச்சிக்காக இலங்கையிலிருந்து மதிவாணன்.
7: இத்துடன் செய்தியின் பின்னணி நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நேயர்களே, ஆஸ்திரேலிய தமிழ் சமூகத்தில் ஏதாவது செய்திகள் சம்பவங்கள் நடந்தால் அதை அனைவருக்கும் தெரியப்படுத்த வேண்டும், அது பதிவு செய்யப்பட வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் ஒரு மின்னஞ்சல் தொலைவில் தான் நாங்கள் உள்ளோம். எழுதுங்கள் tamil.program@sbs.com.au. நிகழ்ச்சியில் தொடரும் விளம்பரங்களை தொடர்ந்து நீங்கள் கேட்க இருப்பது, ஆஸ்திரேலியாவில் விலங்குகள் நல மருத்துவமனைக்கு செல்லும் போது என்னென்ன எதிர்பார்க்கலாம் என்பது குறித்த விவரணம். அதனைத் தொடர்ந்து
13: சீசனல் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிட்டோன்னு பார்த்தீங்கன்னா ப்ராக்கலி, கேரட் சூப்பாக செஞ்சு நல்லா ஒரு ஒரு வார்மா எடுத்துக்கிறப்ப அந்த அந்த சத்தும் நமக்கு கிடைக்குது, எதிர்ப்பு சக்தியும் நமது பாடி ஆட்டோமேட்டிக்கா அது மூலமா கெயின் பண்ணுது.
7: நாட்டின் குளிர்கால விவசாயம் மற்றும் ஆரோக்கியமான உணவு பழக்கங்கள் குறித்த உரையாடலும் ஒலிக்க உள்ளது.
14: SBS வானொலி செய்திகள், நாட்டு நடப்புகள், எழுச்சியூட்டும் கதைகள் அனைத்தும் உங்கள் மொழியில். பேசி பரிமாறுவோம். sbs.com.au/tamil. நீதானே
7: நீதானே. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு திரை இசைப்பாடல். மெர்சல் திரைப்படத்திற்காக ஏஆர் ரஹ்மானின் இசையமைப்பில் இப்பாடலை பாடுகிறார்கள் ஸ்ரேயா கோஷல் மற்றும் ஏஆர் ரஹ்மான்.

0: starting a new life in Australia isn't easy.
1: A lot of companies have rejected me.
2: Sometimes I feel like, oh, I'm gonna quit, I've given up.
0: Work in Progress is a podcast to help skilled migrants rebuild their careers in a new country. You'll hear inspiring real-life stories, expert advice, and valuable tips to help you find a job and advance your career. Work in Progress. Listen now wherever you get your podcasts.
3: SBS is Australia's most trusted multilingual broadcaster. Our listeners are loyal, highly engaged, and have supported countless local businesses. We offer advertising packages for businesses of all sizes. Our experienced sales team will guide you through the process of owning a great campaign. Bring your own ad or have our production team make you something in one of our 68 languages. Start the conversation with your new audience today. Email sales@sbs.com.au.
4: இணையத்தின் உங்கள் வாசல் பக்கம் sbs.com.au/tamil என்றிருக்கட்டுமே. சுட சுட செய்திகள், பொழுதுபோக்குகள் என்று அனைத்தும் கலந்த கலவை sbs.com.au/tamil. sbs தமிழை விரும்பி கேட்கின்றீர்கள் தானே? ஏன் நமது உரையாடலை ஃபேஸ்புக்கில் தொடரக்கூடாது? sbs தமிழின் ஃபேஸ்புக் ஒரு லைக் கூடவே உங்கள் எண்ணத்தை பதிவிடுங்களேன். மொபைல், இணையம், வானொலி என்று பல வழிகளில் உங்களை வந்தடைகிறது SBS தமிழ்.

0: நேயர்களே, ஆஸ்திரேலிய தமிழ் சமூகத்தில் நடக்கும் செய்திகளை சம்பவங்களை உலகம் முழுவதும் தமிழ் மொழியில் கொண்டு செல்லும் ஒரே ஒலிபரப்பு எஸ்பிஎஸ் தமிழ். ஒரே இணையதளம் எஸ்பிஎஸ் தமிழ், sbs.com.au/tamil. நிகழ்ச்சியில் அடுத்ததாக, ஆஸ்திரேலியாவில் விலங்குகள் நல மருத்துவமனைக்கு செல்லும் போது என்னென்ன எதிர்பார்க்கலாம், வழக்கமான பரிசோதனைகள் மற்றும் அவசர சிகிச்சை பற்றி ஃபில் டியூசக் ஆங்கிலத்தில் தயாரித்த விவரணத்தை தமிழில் தயாரித்து வழங்குகிறார் ரேணுகா துரைசிங்கம்.
1: உங்களிடம் செல்லப்பிராணி இருந்தால் அதை ஆரோக்கியமாகவும் பாதுகாப்பாகவும் வைத்திருக்க வெட் விலங்குகள் நல மருத்துவரிடம் தவறாமல் அழைத்துச் செல்வது அவசியம். இந்த விவரணத்தில் ஆஸ்திரேலியாவில் உள்ள விலங்குகள் நல மருத்துவமனைக்கு செல்லும்போது என்னென்ன எதிர்பார்க்கலாம், வழக்கமான பரிசோதனைகள், அவசர சிகிச்சை மற்றும் உங்கள் சந்திப்பிற்கு எவ்வாறு தயாராவது என்பது பற்றி பார்க்கலாம். ஒரு பொறுப்பான செல்லப்பிராணி உரிமையாளராக இருப்பதென்பது உங்கள் செல்லப்பிராணியை ஆரோக்கியமாக வைத்திருக்க அதற்கு உணவு, பயிற்சி, வேறு பயிற்சிகள், பாதுகாப்பான வீடு மற்றும் வழக்கமான மருத்துவ பராமரிப்பு ஆகியவற்றை வழங்குவதாகும். ஆஸ்திரேலிய வீடுகளில் கிட்டத்தட்ட முக்கால்வாசி வீடுகளில் செல்லப்பிராணி இருப்பதால் பலருக்கு அவை குடும்பத்தின் ஒரு முக்கிய அங்கமாக காணப்படுகின்றன. தன்னுடைய 13 வயது லப்ரடோர் என நாயான சோக்கி தனது குடும்பத்தில் ஒருவன் என்கிறார் விரா சிட்டோ.
2: Oh, he's 100% a member of the family. He's not like family, he is family. And I guess like for us humans, it's really important for a professional to keep an eye on their health. So the annual checkup is a good chance for the vet to check their general health, give them their vaccination, talk about any questions that you might have.
1: செல்லப்பிராணிகள் தங்களுடைய உடல்நல பிரச்சினைகளை வெளிக்காட்டாமல் மறைப்பதில் மிகவும் திறமையானவை என கூறும் விலங்குகள் நல மருத்துவர் டயானா பாக்க, வழக்கமான பரிசோதனைகள் மூலம் நீங்கள் கவனிக்காமல் போகக்கூடிய சிறிய உடல்நல மாற்றங்களை கூட மருத்துவரால் கண்டறிய முடியும் என்கிறார்.
3: So regular checkups can alert vets to those subtle changes that you might not see, but also gives you an opportunity to discuss preventative care for your pet. Having that relationship also helps minimize any stress or anxiety that your pet might have going to the vet. So they might get used to the vet a little bit more than just sort of arriving when they're unwell.
1: Preventative care, முன்கூட்டிய நோய் தடுப்பு பராமரிப்பில் தடுப்பூசிகள், ஒட்டுண்ணி தடுப்பு சிகிச்சைகள் மற்றும் பல் பராமரிப்பு போன்றவை அடங்கும். இவை நோய்கள் ஏற்படுவதற்கு முன்பே அவற்றை தடுக்க உதவுகின்றன. தேவையான பரிசோதனைகள் மூலம் நோய்களின் ஆரம்ப அறிகுறிகளையும் முன்கூட்டியே கண்டறிய முடியும். மருத்துவமனைக்கு செல்வதற்கு முன் நீங்கள் செய்யக்கூடிய சில தயாரிப்புகள் இருப்பதாக விலங்குகள் நல மருத்துவர் டாக்டர் ராயன் ஓங் கூறுகிறார். குறிப்பாக உங்களுக்கு இருக்கும் சந்தேகங்கள் மற்றும் உங்கள் செல்லப்பிராணியின் நடத்தையில் ஏற்பட்ட மாற்றங்கள், உணவு அல்லது தண்ணீர் அருந்தும் பழக்கங்களில் ஏற்பட்ட மாற்றங்கள், தற்போது எடுத்துக் கொண்டிருக்கும் மருந்துகள் போன்ற அனைத்தையும் எழுதி வைத்துக் கொள்வது நல்லது என்று அவர் வலியுறுத்துகிறார்.
4: It's easy to forget all the concerns that you have. So usually try and write it down beforehand if you can. You know, if you're worried about things like changes in behavior, eating, drinking habits, including any recent medications that your pets may be on.
1: விலங்குகள் நல மருத்துவமனையில் முன்பதிவு செய்யும் போது ஏன் மருத்துவமனைக்கு வருகிறீர்கள் என்பதை தெளிவாக கூறுவதோடு உங்கள் செல்லப்பிராணிக்கு சிறப்பு உதவிகள் தேவையாக இருந்தால் அவற்றையும் தெரிவிக்க வேண்டும் என விரா சிட்டோ கூறுகிறார்.
2: Whether that's helping us get our pet into and out of the car, whether it's making sure that they've got more space in the waiting area, they can be very helpful to make sure our pet has as positive an experience as possible at the vet.
1: உங்கள் செல்லப்பிராணிகள் புதிய சூழலை சமாளிப்பதற்கு உதவும் சில வழிமுறைகள் இருப்பதாக டாக்டர் பாக்க சொல்கிறார். உதாரணமாக பூனைகள் எனில் கூட்டம் குறைவான நேரத்தில் முன்பதிவு செய்வது நல்லது என்று அவர் விளக்குகிறார்.
3: The cats, it can be useful to try to book in a quiet time of the day because cats can get a little bit stressed and anxious if there are lots of dogs around. Remember that everybody at the vet loves animals. So they're very happy to give your pet lots of cuddles or listen to your instructions about what your pet likes best. They may ask that you put your dog on the scales, and usually cats are weighed in a consult room.
1: பரிசோதனை அறைக்குள் சென்ற பிறகு மருத்துவர் உங்கள் செல்லப்பிராணியை உடல் ரீதியாக பரிசோதித்துக் கொண்டே உங்களிடம் சில கேள்விகளை கேட்பார் என்று டாக்டர் பாக்க சொல்கிறார்.
3: This includes checking your pet's eyes, ears, teeth, checking their coat, listening to their heart and lungs using a stethoscope, having a feel of their abdomen to see if we can feel anything inside, checking their joints as well. The last bit is often taking the temperature.
1: இந்த சந்திப்பு உங்கள் செல்லப்பிராணியின் உடல்நலம் குறித்த கவலைகளை மருத்துவரிடம் பகிர்ந்து கொள்ளவும் ஒரு சிறந்த வாய்ப்பாகும். அதற்கேற்ப சிகிச்சை முறைகளையும் மருத்துவர் விளக்குவார்.
3: The veterinarian is forming a picture about what might be going on for your pet. At this point, they will generally offer you a variety of options, which may include further testing or some medication trials.
1: பரிசோதனை முடிந்த பிறகு தேவையான மருந்துகளை மருத்துவர் வழங்குவார். அவற்றை வரவேற்பு பகுதியில் பெற்றுக்கொள்ளலாம். அங்கேயே மருத்துவ கட்டணத்தையும் செலுத்த வேண்டும். பல பகுதிகளில் திடீரென உங்கள் செல்லப்பிராணி நோய்வாய்ப்பட்டாலோ அல்லது காயமடைந்தாலோ சிகிச்சை அளிக்க சிறப்பு உபகரணங்களுடன் கூடிய விலங்குகள் நல அவசர சிகிச்சை மையங்களும் உள்ளன என்று டாக்டர் ராயன் ஆங் கூறுகிறார்.
4: Or perhaps vomiting and severe diarrhea, especially if there's blood coming out, trouble breathing, seizures, collapse. If you suspect that perhaps your pet has eaten something toxic, and in Australia, snake bites are something that we always treat pretty urgently. So emergency hospitals are staffed by vets and nurses who are trained specifically in emergency and critical care.
1: உங்கள் செல்லப்பிராணியின் நிலை அவசரமானதாக இருந்தால் அவசர சிகிச்சை மையத்திற்கு தொலைபேசியில் அழைத்து ஆலோசனை பெறலாம் என்றும் டாக்டர் ஆங் பரிந்துரைக்கிறார்.
4: Give them a call before heading in so that way they'll be prepared and ready for you. When you talk to them on the phone, they may give you some advice on how to safely transport your pet. Generally, cats and small animals should always be in a secure carrier. You can put a light cloth over the top of the carrier. Keeps them calm. For dogs, if they can't walk or they've been in an accident or they have a fracture, you can use a blanket as a stretcher.
1: அவசர சிகிச்சை மையத்தை அடைந்தவுடன் உங்கள் செல்லப்பிராணியின் நிலை எவ்வளவு தீவிரமானது என்பதை முதலில் மருத்துவ ஊழியர்கள் மதிப்பீடு செய்வார்கள். மிகவும் ஆபத்தான நிலையில் உள்ள விலங்குகளுக்கே முதலில் சிகிச்சை அளிக்கப்படும்.
4: So the sickest animals are usually the ones seen first and not necessarily in order of arrival. And if they're concerned about anything, they'll seek permission from you to take your pet straight through to the treatment area. I know it can be a bit scary sometimes to be separated from your pet, but what they're trying to do is to make sure that they are looking after your pet and can quickly stabilize them and alleviate any pain if required.
1: பரிந்துரைக்கப்படும் பரிசோதனைகள், சிகிச்சை முறைகள் மற்றும் அவற்றுக்கான செலவுகள் குறித்து மருத்துவர் உங்களுக்கு விளக்குவார். செல்லப்பிராணி உரிமையாளராக மருத்துவ கட்டணம் உட்பட அனைத்து செலவுகளுக்கும் நீங்கள் பொறுப்பாளி. மருத்துவமனைக்கு செல்லும் நேரத்திலேயே கட்டணத்தை செலுத்த வேண்டும் என்று டாக்டர் பாக்க கூறுகிறார்.
3: Sometimes things go wrong when you least expect it. It is always worth talking to your family to have a plan about the financial responsibility for your pet and having in a contingency about how you would pay for those costs.
1: உங்கள் செல்லப்பிராணிக்காக செலவிடக்கூடிய தொகையில் வரம்பு இருந்தால் அதை மருத்துவ ஊழியர்களிடம் மரியாதையுடன் வெளிப்படையாக சொல்லுவது மிகவும் முக்கியம். மருத்துவ குழுவினர் உங்கள் செல்லப்பிராணியின் நலனில் அக்கறை கொண்டவர்கள். அவர்களுடன் அன்பாகவும் மரியாதையாகவும் உரையாடுவது உங்கள் செல்லப்பிராணிக்கு சிறந்த சிகிச்சையை வழங்குவதற்கும் உங்களுடன் இணைந்து சரியான முடிவுகளை எடுப்பதற்கும் உதவும். செல்லப்பிராணிகளின் மருத்துவ செலவுகளுக்கு உதவியாக செல்லப்பிராணி காப்புறுதி பெட் இன்சூரன்ஸும் ஒரு நல்ல தேர்வாக இருக்கலாம் என்று டாக்டர் ராயன் ஆங் கூறுகிறார்.
4: So with pet insurance, you pay your vet at the time of treatment, and then when we're discharged from hospital, you submit a claim to your insurer, and you get reimbursed for the amount that you spend. And the additional benefit also is that it can take away some of the emotional pressure that comes when you're facing unexpected medical decisions.
1: செல்லப்பிராணிகள் நமக்கு மகிழ்ச்சியையும் அன்பான துணையையும் வழங்கும் குடும்ப உறுப்பினர்களை போன்றவர்கள். உங்கள் அருகிலுள்ள விலங்குகள் நல மருத்துவரின் உதவியுடன் அவை நீண்ட காலம் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்வதை உறுதி செய்யலாம்.
0: ஆஸ்திரேலியாவில் விலங்குகள் நல மருத்துவமனைக்கு செல்லும் போது என்னென்ன எதிர்பார்க்கலாம், வழக்கமான பரிசோதனைகள் மற்றும் அவசர சிகிச்சை பற்றி ஃபில் டியூசக் ஆங்கிலத்தில் தயாரித்த விவரணத்தை தமிழில் தயாரித்து வழங்கியவர் ரேணுகா துரைசிங்கம்.
5: This year, Macy's is celebrating 50 years of fireworks. So come celebrate with us in style and take 50% off swim, 50% off sunglasses, 50% off grilling tools, 50 years of fireworks, 50% off throughout the entire store. That's a celebration only Macy's can deliver. Shop Macy's July 4th sale and see our 50th fireworks Saturday on NBC and Peacock. Savings off select prices. Exclusions apply.
1: Starting a new life in Australia isn't easy.
6: A lot of companies have rejected me.
7: Sometimes I feel like, oh, I'm gonna quit, I've given up.
1: Work in Progress is a podcast to help skilled migrants rebuild their careers in a new country. You'll hear inspiring real-life stories, expert advice, and valuable tips to help you find a job and advance your career. Work in Progress. Listen now wherever you get your podcasts.
8: SBS ஆடியோ ஆப்பை தரவிறக்கம் செய்யுங்கள். உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை கேளுங்கள். SBS ஆடியோ ஆப்பை ஆப் ஸ்டோர் அல்லது கூகுள் பிளேயிலிருந்து இலவசமாக தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் கதைகளையும் கருத்துக்களையும் பரிமாறும் தளம் SBS தமிழின் ஃபேஸ்புக்.
0: நேர்களே, நிகழ்ச்சியில் அடுத்ததாக நாட்டின் குளிர்கால விவசாயம் மற்றும் ஆரோக்கியமான உணவு பழக்கங்கள் பற்றி எம்முடன் உரையாடுகிறார் ஆஸ்திரேலிய வேளாண்மை துறையைச் சேர்ந்த பாரதி சண்முகம் அவர்கள். அவரோடு உரையாடுகிறார் மகேஸ்வரன் பிரபாகரன்.
9: வணக்கம் பாரதி சண்முகன்.
10: வணக்கம்.
9: நீங்கள் வந்து ஆஸ்திரேலிய வேளாண்மை துறையின் அதிகாரியாக பணியாற்றி வருகிறீர்கள். அந்த வகையில் இந்த குளிர்காலம் ஏன் ஆஸ்திரேலிய விவசாயத்திற்கு மிகவும் முக்கியமான பருவமாக கருதப்படுகிறது என்று சொல்லுங்களேன்.
10: கண்டிப்பாக, நமது ஆஸ்திரேலிய மண்ணில் இப்பொழுது குளிர்காலம் தொடங்கிவிட்டது. இது விவசாயத்திற்கு மிகவும் ஒரு முக்கியமான பருவமாகும். ஏனென்று பார்த்தால், குறிப்பாக தெற்கு மற்றும் மேற்கு பகுதிகளில் பெய்கின்ற மழை மற்றும் மண்ணில் தேவையான அந்த ஈரப்பதத்தை கொடுக்கும் கண்டிஷன்ஸ் தான் இந்த குளிர்காலம் நமக்கு வழங்குகிறது. இந்த ஈரப்பதம் மற்றும் மழை காரணத்தினால் வரும் அந்த சர்டன் ஃபேக்டர்ஸ்னால நம்ம கோதுமை, பார்லி, ஓட்ஸ் மற்றும் கனாலா போன்ற முக்கிய பயிர்கள் நல்லா வளர்கின்றன. நம்ம நம்பர்ஸ் படி எடுத்து பார்த்தோம்னா, கோதுமை 57%, பார்லி மற்றும் கனோலா எல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட 83% டோட்டல் வின்டர் கிராப் வேல்யூ என்று சொல்ற அளவுக்கு மிகவும் முக்கிய நான்கு பயிர்கள் வளரக்கூடிய மிகவும் முக்கியமான ஒரு பருவ காலம் தான் இந்த குளிர்காலம்.
9: இந்த வேளையில் அந்த ஆஸ்திரேலியாவில் குளிர்காலத்தில் முக்கியமாக பயிரிடப்படும் பிற தானியங்கள் மற்றும் பிற பயிர்கள் என்ன?
10: கண்டிப்பாக, இது நல்ல கேள்வி. இது நல்ல, நம்ம குளிர்காலம் வீட்டு தோட்டத்திற்கு என்ன பயன்படுத்தலாம்னு நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க விரும்புறேன். நம்ம வீட்டு தோட்டம் எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னு பாத்தீங்கன்னா, நான் சொன்ன இந்த முக்கியமான பார்லி கனோலா எல்லாம் பண்றது கொஞ்சம் கடினமான விஷயம், ஏன்னா நிறைய இடம் தேவைப்படும். பட் நம்ம வீடுகள்ல இருக்கிற இந்த சின்ன கார்டன் பேக்யார்ட்ல இருக்கிற தோட்டத்துல எல்லாம் நம்ம விளைக்கணும்னா, ப்ராக்கலி, காலிஃபிளவர், முட்டைக்கோஸ் மற்றும் பட்டாணி, கேரட் போன்ற காய்கறிகள் எல்லாம் வளர்க்கலாம். அது மிகவும் சுலபம் இந்த குளிர்காலத்தில் வளர்ப்பதற்கு. என மற்றும் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த காய்கறிகள்லாம் குளிரான காலநிலையை தான் விரும்பும். ராதர்தன் அந்த வெயில் காலம் தவிர குளிர்காலத்துல நான் சொன்ன இப்ப இந்த காயெல்லாம் நல்லா வளரும். அதனால நம்ம இந்த காலத்துல அதை பயிரிட்டு வளர்றப்ப மிகவும் சுலபமாக நமது வீட்டு தோட்டங்களிலேயே இந்த காய்கறிகளை நிச்சயமாக வளர்க்கலாம்.
9: இப்ப நீங்கள் கூறியிருந்தீர்கள், ஃப்ராஸ்ட் ஒரு பிரச்சனையாக இருக்கும் குளிர்காலத்தில். இந்த குளிர்காலத்தில் விவசாயிகள் எதிர்கொள்ளும் மற்ற சவால்கள் என்னவாக இருக்கும்? பூச்சி தாக்குதல் மற்றும் நோய்கள், அதை பற்றி கூறுங்களேன்.
10: ஆஸ்திரேலியால நம்ம குளிர்காலத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, இயற்கைக்கு நல்ல ஒரு அழகிய பருவமாக இருக்கலாம். பட் ஆனா இது விவசாயிகளுக்கு ஒரு சில சவால்களை கொண்டு வருதுன்னு தான் கண்டிப்பா சொல்லணும். நான் நம்ம ஆஸ்திரேலிய நாட்டுல பல பகுதிகளில் வெப்பநிலை வந்து குறைஞ்சிரும், அதிக மழை பெய்யும், மற்றும் ஒரு சில இடங்கள்ல பனிப்பொழிவு கூட ஏற்படுவது மிகவும் ஒரு சாதாரண விஷயம் இந்த குளிர்காலத்தில். முதலாவதாக இந்த பனிப்பொழிவு ஏற்படும் போதும் கடுமையான குளிர் வர்றப்போ நமது பயிர் வளர்ச்சியை வந்து கண்டிப்பா அது பாதிக்கிறது. என்னென்ன காய்கறி மற்றும் ஒரு சில பழம் மற்றும் ரொம்ப இந்த பேபி பிளான்ட்ஸ், இளம் தாவரங்கள்லாம் வந்து சேதமடையலாம். அதனாலதான் நான் அந்த முன்னாடி சொன்ன மாதிரி மல்ச் பயன்படுத்தி அந்த மண்ணோட ஈரப்பதத்தை பாதுகாக்கிறது மிகவும் உதவும். மற்றும் ஒரு சில நேரங்கள்ல முழு விளைச்சல வந்து இந்த கடுமையான குளிர்னால நாம பார்க்காம இழக்கக்கூடிய நிலையும் ஒரு உருவாகிறது. இன்னொரு பிரச்சனை என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, நம்ம அதிக மழை மற்றும் ஈரப்பதம் காரணமாக அந்த மண்ணில வந்து சகதியா மாறுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. இதனால விவசாய எந்திரங்களை வந்து அந்த பெரிய பெரிய தோட்டங்கள்ல அந்த எந்திரங்களை இயக்குவதும் ஓட்டுவதும் மற்றும் அந்த அறுவடை பணிகள் எல்லாம் மேற்கொள்வது மிகவும் கடினமாக கூட்டக்கூடிய ஒரு விஷயமாக மாற்றி விடுகிறது. மேலும் அந்த ஈரப்பதம் அதிகரிப்பதனால பூஞ்சை சார்ந்த நோய்கள், மோல்ட் அந்த மாதிரியான நோய்கள் எல்லாம் தாவரத்துக்கும் காய்கறிகளுக்கும் வேகமாக பரவுகின்ற வாய்ப்பும் இருக்கிற சவால்கள் நம்ம விவசாயிகள் மேற்கொள்றாங்க.
9: இனி நாங்கள் வீட்டுத் தோட்டத்தை பற்றி பார்ப்போம். ஏனென்றால் நமது தமிழ் சமூகத்தில் பலர் வீட்டுத் தோட்ட பணியில் மிகவும் ஆர்வம் கொண்டுள்ளவர்கள். குளிர்காலத்தில் வீட்டுத் தோட்டங்களில் வளர்க்க ஏற்ற காய்கறிகள் அவை என்பதை முன்பு குறிப்பிட்டு விட்டீர்கள். இந்த குளிர்காலத்தில் காய்கறி தோட்டம் அமைக்க விரும்பும் புதிய தோட்டக்காரர்களுக்கு, அதாவது வீட்டுத் தோட்டங்கள் அமைக்க விரும்புபவர்களுக்கு நீங்கள் வழங்கும் முக்கிய ஆலோசனைகள் என்னவாக இருக்கும்?
10: கண்டிப்பாக நம்ம பார்த்துட்டோம்னா, இந்த மாதிரி நான் பெரிய பெரிய விவசாயிகள் பெரிய பெரிய கமர்ஷியல் தோட்டங்கள்ல சொன்ன சவால்கள் வந்து நம்ம வீட்லயும் தான், வீட்டுல வளர்க்குற செடிகளையும் நம்ம சந்திப்போம் கண்டிப்பாக. அதுல என்னென்ன நம்ம சந்திப்போம்னு பாத்தீங்கன்னா, சூரிய ஒளி வந்து நமக்கு கண்டிப்பாக மிகவும் குறைந்து விடுகிறது. அப்புறம் வெப்பநிலையும் கொஞ்சம் தாழ்ந்து போறதுனால செடிகளோட வளர்ச்சி வந்து மந்தமாகி விடும். அதனால நாம் ஒரு சில செடிகள்ல வந்து இந்த இலைகள் நிறம் மாறுறத கவனிக்கலாம். வீட்லயே மஞ்சள் நிறமா மாறி கீழே உதிர ஆரம்பிச்சிடும். அது போக இந்த தண்ணீர் தேங்கி வேர்களும் அழிந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுக்கு நம்ம என்ன சரி கொண்டு வீட்டுல வளர்க்கலாம்னா, இந்த அண்டர் கிரவுண்ட் வெஜிடபிள்ஸ் ஆன கேரட் மற்றும் நான் சொன்ன மாதிரி ப்ராக்கலி, காலிஃப்ளவர் அது போன்ற செடிகள்லாம் வளர்த்துனா அது வந்து இந்த கடுமையான குளிரை தாங்கக்கூடிய காய்கள் தான். முட்டைக்கோஸ் மற்றும் ஈவன் கீரைகள் கூட அது அதோட நேச்சுரலான ஒரு ஸ்பெசிபிகேஷனே வந்து கடும் குளிரை தாங்கக்கூடிய பயிர்களா இருப்பதுனால நம்ம மற்ற எல்லா சீசன்ல போடுற பயிரை தாண்டி அந்த வின்டர் வித்ஸ்டாண்ட் பண்ற பயிர்களை போட்டா கண்டிப்பா இந்த பாதிப்புகள் வந்து அது நல்லா தாங்கி நம்மளுக்கு அறுவடையும் நல்லா கொடுக்கும். அந்த குறைபாடுகள் மற்றும் அந்த சேதம் அடையறதெல்லாம் கம்மியாகி நம்ம அறுவடையில நல்லா வீட்லயே செஞ்சு எடுக்கலாம். அந்த குளிர்காலத்துக்கு உண்டான செடிகளை வந்து பர்டிகுலரா நம்ம ஃபர்ஸ்ட் டைம் கார்டனரா நட்டு வச்சு வளர்த்தோம்னா.
9: இப்ப வந்து ஊட்டச்சத்து நோக்கில் பார்க்கும்போது பருவ காலத்தில் விளையும் உணவுப் பொருட்களை உண்பது முக்கியம் என்று கூறுகின்றார்கள். அது ஏன் என்று விளக்க முடியுமா?
10: கண்டிப்பாக. எப்போதுமே நமது உடல்நிலை சீராக வைப்பதற்கு அந்தந்த காலகட்டத்திற்கு உண்டான ப்ரொடியூஸ் காய்கறிகள் மற்றும் பழங்களை உண்பதுதான் உடல் நலத்திற்கு மிகவும் நல்லது. குளிர்கால நிலையில் நமது உடல் மிகவும் அதிக ஆற்றலை பயன்படுத்தும் நம்மளை வார்மா வச்சுக்கிறதுக்காக. அதனால அதுக்கேத்த மாதிரி சத்தான சமநிலையான உணவை தேர்வு செய்வது மிகவும் முக்கியம். குறிப்பாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, நல்ல காய்கறி வகைகள், பச்சை காய்கறிகள், கீரை வகைகள், பருப்பு வகைகள் மற்றும் பழங்கள், ஆரஞ்சு, கிவி ஃப்ரூட், வைட்டமின் சி நிறைய உள்ள பழங்கள் ஏற்றுக்கொண்டு முழு தானியங்களை அதிகமாக சேர்த்தால் நமது உடலில் இயற்கையாக எதிர்ப்பு சக்தியை கூட்டி அந்த குளிர்காலத்தில் வரும் சளி காய்ச்சல் போன்ற நோய்களை நாம் வித்ஸ்டாண்ட் பண்ணி நல்ல ஆரோக்கியத்தோட இருக்கலாம். அதனால அந்த குளிர்காலத்துக்கேற்று சீசனல் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிட்டோன்னு பாத்தீங்கன்னா, ப்ராக்கலி, கேரட் சூப்பாக செஞ்சு நல்லா ஒரு ஒரு வார்மா எடுத்துக்கிறப்ப அந்த அந்த சத்தும் நமக்கு கிடைக்குது, எதிர்ப்பு சக்தியும் நமது பாடி ஆட்டோமேட்டிக்கா அது மூலியமா கெயின் பண்ணுது.
9: குளிர்காலத்தில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவும் குறிப்பிட்ட பழங்கள் மற்றும் காய்கறிகள் ஏதாவது கூற முடியுமா?
10: கண்டிப்பாக. நோய் எதிர்ப்பு சக்தி எடுத்துக்கொண்டோம்னா, அந்த வைட்டமின் சி பழங்கள் ஆன லெமன், கிவி, ஆரஞ்சு அதெல்லாம் வைட்டமின் சி அதிகமாக இருக்கு. வைட்டமின் சி நம்ம உடல்ல நம்ம நேச்சுரலி அதிகரிக்கிறப்ப இந்த சளி காய்ச்சல் போன்றவற்றை வந்தாலும் அதுல இருந்து சீக்கிரமாக நாம் குணமடைந்து விடலாம். அது போக முடிந்த அளவுக்கு சூடாக சூப் வகைகள், பருப்பு வகைகள் மற்றும் ஓட்ஸ் கஞ்சி, பார்லி கஞ்சி போன்ற உணவுகள்லாம் இந்த குளிர்காலத்துக்கு மிகவும் சிறந்தவை. இவை உடலுக்கு தேவையான சக்தியையும் அந்த வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸையும் மற்றும் அந்த வெப்பத்தையும் நமக்கு வழங்குகின்றன.
9: சூப்பர் மார்க்கெட் வெப்ப, அதாவது பல்பொருள் அங்காடிகளில் வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற உணவுப் பொருட்களும் உள்ளூர் பொருட்களும் கலந்து விற்பனை செய்கின்றார்கள் அல்லவா? அந்த வகையில் உள்நாட்டில் விளைவிக்கப்படும் ஆஸ்திரேலிய பயிர்கள் மற்றும் விளைபொருட்களை வாங்குவதால் பல நன்மைகள் கிடைக்கும் என்று கூறுகின்றார்கள். அந்த நன்மைகள் என்னவென்று சொல்லுங்களேன்.
10: இதில் நிறைய நன்மைகள் இருக்கு. ஆஸ்திரேலியாவில் வாழும் விவசாயிகளுக்கும் சரி, ஆஸ்திரேலியாவில் வாழும் மக்களுக்கும் சரி, பருவகால காய்கறிகளை வாங்குவதன் மூலம் நாம் நமது மாத மல்லிகை செலவுகளை குறைத்து கொள்ளலாம். ஏனென்றால் நாம் அந்த வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யும் காய்கறி பழங்களை விட அந்த பருவ காலத்தில் விளையும் காய்கறிகள் பழங்கள் எல்லாம் விலை கம்பேரிட்டிவ்லி குறைவாகவே இருக்கும். மற்றும் சூப் மற்றும் காய்கறிகளுக்கெல்லாம் அந்த லோக்கல் சீசனல் ப்ரொடியூஸை எடுத்துக்கொண்டால் நமது உடல் நலத்திற்கும் நல்லது, மற்றும் நாம் உள்ளூர் விவசாயிகளையும் ஒரு ஆதரிப்பதற்கு ஒரு வழியாக அது இயங்குகிறது. அதனால் நாம் தரமான ஆஸ்திரேலியாவில் விளையும் உணவுப் பொருட்களையும் உண்கிறோம், மற்றும் உள்ளூர் விவசாயிகளையும் ஆதரித்து இந்த ஆஸ்திரேலியா எக்கானமியை பூஸ்ட் செய்ய ஒரு உதவும் விதமாக இருக்கிறது. அதனால் நாம் கண்டிப்பாக முடிந்த அளவிற்கு உள்ளூரில் கிடைக்கும் அந்த குளிர்காலம் வெப்பநிலைக்கேற்ற காய்கறிகள் பழங்கள் மற்றும் பயிர் வகைகளை வாங்குவது மிகவும் ஒரு நல்ல விஷயமாக இருக்கிறது.
9: மிகவும் நன்றி பாரதி. இந்த தகவல்களை எமது நேயர்களுடன் பகிர்ந்து கொண்டமைக்காக SBS தமிழ் ஒலிபரப்பின் சார்பில் நன்றி. மீண்டும் பிரிதொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம்.
10: மிகவும் நன்றி மகேஷ் அண்ணா. மீண்டும் ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியில் உங்களுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.
0: நாட்டின் குளிர்கால விவசாயம் மற்றும் ஆரோக்கியமான உணவு பழக்கங்கள் பற்றி எம்மோடு உரையாடியவர் ஆஸ்திரேலிய வேளாண்மை துறையைச் சேர்ந்த பாரதி சண்முகன் அவர்கள். அவரோடு உரையாடியவர் மகேஸ்வரன் பிரபாகரன்.
11: SBS நம்பிக்கைக்குரிய ஊடகம்.
12: SBS பன்முக பக்க சார்பற்ற ஊடகம்.
13: SBS ஒருங்கிணைந்த பல்வேறு குரல்களின் ஒலி.
14: SBS ஒவ்வொருவருக்கும் இடம் உள்ள ஊடகம்.
15: SBS several billion stories.
0: நிகழ்ச்சியின் இறுதியில் ஒரு திரை இசைப்பாடல். தாளம் திரைப்படத்திற்காக AR ரஹ்மானின் இசையமைப்பில் பாடலை பாடுகிறார்கள் ஷோபா மற்றும் SP பாலசுப்ரமணியம்.

நல்லது நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் எம்மோடு இணைந்திருந்த உங்கள் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் உங்கள் அனைவரையும் வானொலியில் சந்திக்கும் ஆவலோடு உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் செல்வி இன்பசேகரன். வணக்கம் நேர்களே.